0: നാടിനൊപ്പം നാട്ടാടുകൊപ്പം.
1: நினைச்சுண்டுமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.